வானொலிம்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உலகின் வணக்கம். இது மொரிஷியஸ் வானொலி 819 கிலோஸ் மத்தலைகளில் ஞாயிற்றும் தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை உங்கள் தமிழ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. வழக்கமாக இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடல், கொடியூத்தத்தின் சிறந்த தமிழ் பாடல்கள் ஆகியவையெல்லாம் இடம்பெற உள்ளன. சரி, முதலில் இதோ பக்தி பாடல்.

0: Hollywood Top 10. Hollywood Top 10 with Sundaram.
1: Hollywood Top 10 சிறந்த தமிழ் பாடல்கள். உங்கள் விருப்பமான பாடல்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். SMS மூலமாக 5718567757 5718567757. Hollywood Top 10
2: Number 10.
3: Album Sync Indie.

0: Number 9.
1: இயக்குனர் சசிவர்க்கத்தில் இந்த திரைப்படத்தில் நடிகர் விஜய் ஆண்டனி நடித்துள்ளார். படத்தின் பெயர் 100 சா

0: Number eight.
1: நடிகர் ஆர்யா நடித்து வரும் அடுத்த திரைப்படத்தின் பெயர் மிஸ்டர் எக்ஸ். மனு அனந்த் இயக்கத்தில்

Number seven. நடிகர் இளைய தளபதி விஜய் அவருடைய கடைசி திரைப்படம் இது. படத்தின் பெயர் ஜெயநாயகன்.

0: Number six.
1: படத்தின் பெயர் சிங்கா. இந்த திரைப்படத்தில் நடிகர் கயால் சந்திரன்
2: நடித்துள்ளார். காதுக்குள்ள குருவி

0: Number two.
1: இப் ஒப் தமிழா இசையமைப்பில் படத்தின் பெயர் மீச முறுக்கு
2: இரண்டு.
3: சூப்பர்

நாம் அளித்து வந்த இன்றைய கலியுத்தத்தின் நிகழ்ச்சியை தொடர்ந்து நிறைவு பெற உள்ளது இது மொரிஷியஸ் வானொலி. மீண்டும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த வணக்கம்.

0: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசையருவி.
1: இரவு வானம் அமைதியாக இருக்கிறது. நிலவு மெதுவாக புன்னகை செய்கிறது. தொலைவில் எங்கோ ஒரு பாடல் ஒலிக்கிறது. அந்த பாடலோடு உங்கள் மனதையும் இணைக்க வந்திருக்கிறது உங்கள் தமிழ் நிகழ்ச்சி இசை அருவி. இன்றிரவு நினைவுகளோடு பயணிப்போம், மெட்டுக்களோடு மதிப்போம், பாடல்களோடு மகிழ்வோம். நம்முடைய நிகழ்ச்சியின் தொடக்கமாக உங்களுக்காக ஒரு பக்தி பாடல்.

அவ்வையாரின் குன்றைவேந்தன் ஊக்கமது கைவிடேல். இந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். அந்த நம்பிக்கையோடு தொடக்கண்டும் நம்முடைய இசை பயணம்.

0: வாழ்க்கையில் சில தருணங்களை புகைப்படமாக பதிவு செய்ய முடியாது. ஆனால் ஒரு பாடல் அந்த தருணத்தை வாழ்நாள் முழுவதும் நம் மனதில் வைத்திருக்கலாம். அதுதான் இசையின் மாயம். உங்கள் வாழ்க்கையின் ஏதோ ஒரு அழகான தருணத்தை நினைவுபடுத்தும் பாடல் இப்போது இசை அருவியில்.
1: பழங்க
2: பழனி
1: பச்சை
2: மினு மினுங்க
1: செங்கரட்டி
2: சவத்துப்பிள்ளை
1: கிண்ணாபந்தா
2: கிணக்கட்டி
1: உடும்பு
2: மகா
1: பாரங்கி எட்டுமன்
2: குடுமன்
1: செல்

நேயர்களே, நாள் முழுவதும் வேலை செய்த உடலுக்கும் மனத்துக்கும் இரவில் ஓய்வு மிகவும் அவசியம். இரவு உணவை முடித்த பிறகு உடனே படுக்காமல் சிறிது நேரம் அமைதியாக இருப்பது நல்ல பழக்கம். மேலும் போதுமான தூக்கம் உங்கள் அடுத்த நாளை புத்துணர்ச்சியுடன் தொடங்க உதவும். இசையை கேட்டு மகிழுங்கள்.

தமிழில் மாலை என்ற சொல்லுக்கு எவ்வளவு அழகு தெரியுமா? மாலை என்றால் சாயங்காலம் என்றும் பொருள். மாலை என்றால் அணிகலன் என்றும் பொருள். ஒரே சொல் இரண்டு வேறு உலகங்கள். இப்படிப்பட்ட சொல் விளையாட்டுகளும் பல அடுக்கான அர்த்தங்களும் தமிழின் தனிச்சிறப்பு. அந்த அழகு தமிழின் இனிமையோடு அடுத்த

சில சமயங்களில் நமக்கு அறிவுரை தேவையில்லை, ஒரு நல்ல பாடல் போதும். சில நேரங்களில் சொற்கள் தேவையில்லை, ஒரு மென்மையான இசை போதும். சில நேரங்களில் துணை தேவையில்லை, ஓர் இனிய நினைவு போதும். இந்த நினைவுகளுக்கு துணையாக இன்றிரவு இசை அருவி உங்களுடன் இருக்கிறது.

ஹோஷாஷா ஏ க்ளோசிங். அன்பு நேயர்களே, இன்றைய இனிய இரவு இசை பயணம் இத்துடன் நிறைவு அடைகிறது. ஒளவையார் நமக்கு கற்று தந்தது போல ஊக்கமது கைவிடேல் நாளை எப்படிப்பட்ட நாளாக இருந்தாலும் நம்பிக்கையோடு எதிர்கொள்ளுங்கள். இன்றிரவு கேட்ட பாடல்களில் உங்களுக்கு பிடித்த ஒரு பாடலை மனதில் வைத்து கொண்டு இனிய நினைவுகளோடு உறங்க செல்லுங்கள். உங்கள் இரவின் அமைதிக்கும் உங்கள் இதயத்தின் இசைக்கும் என்றென்றும் துணையாக உங்கள் இசையருவி. இந்த பதிவுக்கு நாங்கள் திருமதி அஞ்சு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.